0: ஜம்மக்கு ஜின்ஜின்னா ஜின்ஜின்னா ஜம்மக்கு ஜம்மக்கு ஜின்னா ஜின்னா ஜின்னா கிண்ணற சாணி வச்சிருந்தம்மா என்னெல போயிட்டேசி
1: ஜம்மக்கு ஜம்மக்கு ஜின்ஜின்னா ஜின்ஜின்னா.